Meer info www.radiovanhoornfm.nl of mail ons op info@vanhoornfm.nl. Nogmaals, maandag tot vrijdag tussen 9 en 5 kunt u bellen op nummer 09','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
जी हाँ हमारे प्यारे और प्यारे दोस्तों, कहते हैं दिल में बहुत दर्द है, डॉक्टर के पास गया। डॉक्टर ने गर्लफ्रेंड को, हमारा फ्रेंडेन को कमी बताई। क्या बताए दोस्तों, आप खुद ही सुनिए कि अगर जल्दबाजी में शादी करके जीवन बिगाड़ोगे, अगर जल्दबाजी में शादी करके जीवन बिगाड़ोगे, सोच समझ कर करोगे तो कौन सा तीर मार लोगे हमारे दोस्तों, कौन सा तीर मार लोगे। आज हम आप लोग को कुछ प्यार भरी और कवाली से भी आज हम आप लोग को सेवा करेंगे और सुना जाए। और ये है परमाश्री मन्ना देई, आशा भोसले फिल्म का नाम है बरसात की रात, और मधुबाला भारत का ये फिल्म है ना तो करवेटे की तलाश है, और ये पुरानी गीत है। आओ मिलकर सुना जाए हमारे प्यारे दोस्तों।